0: 한 시간 넘게 애를 썼는데 바다가 탁해 평소보다 수확량이 적습니다. 파도가 세지 않은 날에는 바다가 맑아 더 많은 소라고둥을 캘 수 있습니다. 어부들이 원하는 맑은 날은 1년에 몇 번 되지 않습니다. 물 밖에서 보니 소라고둥 색깔이 더 하얗습니다. 놀라운 것은 소라고둥이 인도에서는 꽤 괜찮은 가격에 거래된다는 사실입니다. 힌두교 신을 부를 때 소라고둥을 사용하기 때문이죠.
1: 여러분들 야바리를 எடுத்து எங்கிருந்து வாங்கி யாவாரிங்க கல்கட்டாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அங்க ரிங்கு மலையில செயின் இந்த செய்யறதுக்கு அங்க அங்க இருந்து வாங்குறாங்க.
0: 체력과 기술이 필요해 물고기보다 비싼 가격을 받을 수 있는 전통 방식으로 잡은 소라고둥은 푸뚝푸디 젊은 어부들에겐 좋은 수입원입니다. 덕분에 푸뚝푸디의 전통 어업이 젊은 어부들을 통해 이어져 내려오고 있습니다.
2: 올해 கடல் போனது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இவங்களும் வந்தது எங்களுக்கு ஜாலியா தான் இருந்துச்சு. இவங்களுக்கும் உங்களுக்கு ஹாப்பி, எங்களுக்கும் ஹாப்பி. நிறைய இத சங்கு மீன் இதெல்லாம் காட்டினது அவங்களுக்கு ஹாப்பியா இருந்துச்சான்.
3: ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நல்லா சுத்தி பார்த்து போனது எங்களுக்கு வந்தாலும் சந்தோஷமா இருந்தோம். சந்தோஷம் பார்த்துட்டு வந்தாச்சு. சந்தோஷம் பார்த்துருந்தாச்சு.
0: 어부들이 잡아온 소라고둥은 어떻게 상품화될까요? 우선 소라고둥의 크기에 따라 분류됩니다. 클수록 가격이 비쌉니다.
4: 이 퍼스트 퀄리티 சங்கு. 퍼스트 퀄리티 இன்ன இருக்கு இந்த சைடுல இருக்கு செகண்ட்퀄리티가 இருக்கலாம். 이게 செகண்ட்퀄리티. 퀄리티க்கு ரேட் தனித்தனி ரேட் வரும். 이게 1800 ரூபாய் அந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வரும். செகண்ட் குவாலிட்டி 850 ரூபாய் 900 ரூபாய் அப்படி வரும். தேர்ட் குவாலிட்டி 450 ரூபாய் 500 ரூபாய் அப்படி வரும்.
0: 크기가 크고 소리까지 좋으면 최상급입니다. 최상급 소라고둥은 심해에서 잡히는데요. 산채로 잡힌 소라고둥은 말린 후에 삶습니다. 오로지 소라고둥의 껍데기만 쓰기 위함입니다.
4: 이제 상기 வந்து கடலந்து வர போது இது உள்ள வந்து சதையலாம் இந்த சதைய வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நாங்க ஸ்டாக் வெளியில வச்சதுக்கு அப்புறம் இது ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கிசுகிசுன்னு அது கெட்டு போயிடும். அதுக்கப்புறம் இதை தண்ணியில் ஊற வச்சு நல்லா க்ளீன் பண்ணி அலசி எடுத்து அதுக்கப்புறம் இந்த ஸ்கின்னை க்ளீன் பண்ணுறதுக்காக நாங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரம் ரெடி பண்ணி அதில் ஒரு வளையம் பூண்டெல்லாம் வச்சு அது உள்ளே இந்த சங்கை வச்சு உள்ளே இறக்கிடுவோம். வச்சு நாங்கள் ஒரு கெமிக்கல் போடுவோம். அந்த கெமிக்கல் போட்டதுக்கப்புறம் இந்த ஸ்கின் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது கலர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த கம்பை போட்டு அந்த பூண்டை கீழே இறக்கிடுவோம்.
0: யோகிசோ 끝이 아닙니다. 삶아낸 소라고둥 껍데기를 인위적으로 갈아 더 하얗게 만듭니다. 갈면 갈수록 윤이 나기 시작하는데요. 입에 물고 부는 부분을 매끄럽게 만든 다음 구멍을 뚫어주면 완성됩니다. 마지막으로 소리 테스트. 소라고둥마다 소리가 다르답니다. 이 소라 소리가 더 높습니다. 힌두교에서 비슈누 신은 가장 중요한 세 가지 신 중에 하나인데요.